காம் தரி தானத்தாம் தானத்தஜன் தக தஜர் தக தஜன் பஜம் பஜம் பஜம் தகதாம் பஜம் தகதாம் பஜம் தகதே பஜம் தாம் பஜம் தகஜன் தத்ரகர்க தித்ரகர்க தந்திரகர்க நந்திரகர்க பகஜம் பகஜம் தரி தத்தக தரகர் தரகர் தரகர் தத்தரகர்தாம் పకజం పకజం తది తక్కడ తత్తజం తత్తజం తరగడగా.

கித்தலாங்கு தரிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு கித்தலாங்கு தரிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கா கித்தலாங்கு தரிக்கிறதுக்கா கித்தலாங்கு தரிக்கிறதுக்கு தே கித்தலாங்கு தரிக்கிறதுக்கு கித்தலாங்கம் கித்தலாங்கம் கித்தலாங்கு தா தா ஜம் சத்தஜம் தரிக்கிறதுக்கு ஜம் சஜம் தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தோம் தன்னதினா தன்னதினா தோம் தன்னதினா தன்னதினா